0: ஜீவன் எந்த நஷ்டி
1: நந்தோட திவரி சம்புதிரை கல்லூர்கனத்து கும்பகோணம்.